0: வாழ்த்துக்கள். துமி ஐகோனா சாத் ரேடியோ சாரங் 107.8 FM ரங்க ரங்காட்சினி ஐச்ச கோங்னி பிரசாரா தும் காசும் ஈஸ்தாங் மோகா சோ ஸ்வாகத்
1: முக்லோ பங்கடா சா கவாந்து பொண்டுவல்சா மோகார் நாட்சோ அமி போலிதாவும் ஆஸ்கால சபார் அம்சா சமாஜிக் காரியானி ஜாங்புரோ ரோசாந்து வா ஹேர் சமாஜிக் காரியானி அம்சா யுவஜனாச்சே முக்கியல் போனு ஜரூர் அசா அனி ஆஸ்கால ஏக சந்தோஷ்ரீ கோபார் கிட்டே முழியாரு சபார் யுவஜனாய் ஓவியோ வேர்ஸ் கயன் கருத்தாத் மாத்திரி சபார் வஜாச்சே பங்கட் அசாத் அனி தியா பங்கடாந்தி அம்சே யுவஜனாச்சே மேத்தேர் போனு கண்டி ஜவுன் அசா அனி அங்கசர் ஏக் பங்கட் அசா யா பங்கடாச்சே நாவ அசா டீம் வஜே சபார் காரியாங்க தி வஜே கருத்தாத் சபார் காரியாந்த் தி ஓவியோ அனி வேர்ஸ் சதர் கருத்தாத் அனி ஒஸ் பங்கட் ஐச்சா திசா அம்சே ஸ்பர்தியாக்கி தனி பாக்ய உஞ்சாக்கு ஐலோ அசா தரத்தா முக்லே பிரதர்ஷன் தோ அசா டீம் வஜே आता तुमच्या समोर.

0: फटाफट रेडियो सारंग 107.8 एफएम
1: பொன்னி தூயர போயே மத்மே ஆவடுந்து பொன்னி தூயர போயே மத்மே